மக்கள் மத்தியில் தோழம் கியா சந்தோக்துன தஹஞ்சரிவ சி மெகஹர்ஷாம் அஹும் தஸ்மிக் மங்காத சந்தோக் ஜரிவ ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி எஃப் எம் சங்காய் சென்னல் தகினி ஹவுசிக் சந்தோக் சரி அங்காங்கி தோழம்